லப்பான பொன்னாளத்தும் தெளி பெண் கேப்பச்சிட்டாக் ஹிந்தியில் பெண் இங்கிலீஷ்லாம் பெண் பேர்டா அழைச்சிக்கலாம்ட்டாங்களோ லக்கே ஆகாஷ்வாணி டிஃபு நாளத்தும் பஞ்சாய் மேக்கே வாங்கலக்கே எப்பெம் பெண் பாரசிரா டாக் போராசிற கே பெண் கார்ஸ் லப்பன் நியூஸ் ஆன் இயர் எப்பென்டா ஜாய் மேக் அழைச்சிக்கலாம்ச்சி அப்போர் வாங்கப்போம் பெண் ஸ்டுடியோ குறி அப்போர் பொறுப்பாய் சிற்கேப்ரா மினிதாங் கேப் মিনি টংকে প্লেং টাংল লাসে আদুন থু লাগে কার্বি লির মেলুন আর্জুক সিনাং কিচেং সেলুন হলে তুম আর্জলং জি লাগে আহ কাকাং হন লামা সলুন কিলো নাতুম লাগে সুরেন বে লাপেন লভলি ক্রপি আহ কাকাং হন বলতে নিং কে চে হাঙা তুমাং বং এলে পেরেক মাথা লাপেন আহক কাঙ্গন কে পি চংথুই থেলু পু আফানসি আহক কাঙ্গন পু কেপুদাম ততাংতে লাবাং সলন আর্জিক সিনা